0: இயேசுமரிய பிள்ளைகளாய் மாறுவான்.
1: ஹரித பங்கி ஓலும் வீதியில் சிறகு வீசும் அரிய கிளியலாய் மாறுவான்.
0: ஆகாசம் விழிக்கின்றார், ஆகாசம் விழிக்கின்றார் மதுமா.